அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 நாடிய போடு மெகாஹெர்ட்ஸ் 91.96 98.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் டேனிஸ் அரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் இந்த சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை மே மாதம் 27ஆம் தேதி. வாழ்க்கை என்பதே போராட்டம், அதில் அன்பு ஒன்றுதான் தேராட்டம். கவலைகள் சின்ன பணி ஊட்டம், அது சூரிய ஒளிப்பட்டு மறையட்டும்.

அவன் உங்களுக்கு தெரிந்த வரை வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதிக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நாள், உகந்த நன்னாள். அன்றைக்கு வைகாசி விசாக திருநாள். எனவே இந்த வைகாசி விசாக திருநாளை முடித்து என்பது நாட்டில் ஆண்டுதோறும் சில திருக்கோள்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமா நடைபெறும். எனவே இதனையேற்று

இன்றைய பாதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமுருகனை போட்டு சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நாம் அன்புடன் வருகின்றோம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றை, இசருடன் ஞானமுடி பேசும் முகம் ஒன்றை, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றை, குன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றை, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றை, வள்ளியே மனம் புணர வந்த முகம் ஒன்றை, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆடியருள் ஆச்சல அமர்ந்த பெருமாளே.

வைகாசி விசாகம் என்பது தமிழ் சமயத்தில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இது தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரம் சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் முருகப்பெருமான் அவர்களின் அவதார நாளாக நம்பப்படுகிறது. ஏன் இந்த விரதம் முக்கியம்? இந்த நாளில் முருகப்பெருமான் உலகிற்கு அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. தீமையை அடுத்து தர்மத்தை நிலை நாட்ட வந்த தெய்வீக சக்தியின் தினமாக கருதப்படுகிறது. விரதம் இருப்பதால் மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல எண்ணங்கள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. குடும்ப நலன், கல்வி முன்னேற்றம், திருமண தடைகள் நீக்கம், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றாக பக்தர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள்.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை மே மாதம் 30 தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெற இருக்கும். சில தீருக்கோள்களில் திரியானோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மு

திருக்கோயில், போகஸ்கத் ஓரியதா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயில், மவுத் ஓரிமுகா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், போர்ட் லூயிஸ் கான்ரிவியர் நோஸ்வஸ் சீக்கிரர் முன்தமிழ் கூட்டம், குட்லென்ஸ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், ரிஷ்ஃபோ சாசுயே வில்லேஜ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், புவாலோ மேபேக் ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயில், ஜெபியா ஹோஸ்பல் தமிழ் மகாஜன சங்கம், சுகினாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சவணா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களில் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30 தேதிக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெறும்.

அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டனர். அப்போது சிவபெருமான் அவர்களின் மூன்றாம் கண்ணில் இருந்து வெளிவந்த ஆறுத்தி பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக தோன்றின. பின்னர் பார்வதி தேவி அவர்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைந்து ஆறுமுக முருகனாக உருவாக்கினார்.

முருகப்பெருமான் ஞான கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவரை மனமாற வணங்கினால் நல்ல சிந்தனை வளர்க்கிறது, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், மனதெளிவு அதிகரிக்கும், பயத்தை அகற்றும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், வாழ்க்கை போராட்டங்களில் வெற்றி

0: இன்றைய காலை சிந்தனை கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம். உங்கள் விருப்பமான தேதி சரங்கம் அதிகாலை துருவங்களுக்காக உங்களை முழக்க உங்களை சுபயினம் 8 மணி வரை ஸ்டேச்சு. இன்றைக்கு புதன்கிழமை, மே மாதம் 27ஆம் தேதி, இந்த மே மாதத்தின் கடைசி புதன்கிழமை இன்றைக்கு. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyarangam.

அமர்களே அனைவருக்கும் எமது ஓரும் ஸ்ரீ வானொலியில் இந்த அதிகாரிகள் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நலமறிவிக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். மேலும் உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் எடுப்பும் இந்த இனிய காலையில் உங்களுடன் இணைந்திருக்கிறது உங்கள் செல்லமான ஓரம் ஸ்ரீ வானொலி. மேலும் இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள், புதிய சந்தோஷங்கள் நிறைந்த நான். காலை காற்றின் இனிமையைப் போல உங்கள் வாழ்க்கையும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கட்டும்.

அவன் இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கும் வீட்டில் அன்பாக கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த காலை நமது இதயங்கள் இந்த பாட்டுக்கள் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி தானாகவே வரும். அதனால் நண்பர்களை இந்த புதன்கிழமை ஒரு அழகான புன்னகையுடன் தொடங்குகின்றோம் அல்லவா.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை மே மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கு பித்தூரைச் சேர்ந்த திருமதி விமா நல்லா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் மூகேஷ் மேலும் சுந்தரேஷ் அடகி துறைவன் ராஜன் ரீனா ரேவள்ளி ராயான திரியலை ஊரைச் சேர்ந்த மகள் ஜெலினா மேலும் மகன் மருமகன் வேலன் எழிலன் சூரவல் அண்ணன் நந்தன் அன்னி வினோத் நல்லா தந்தானை கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் நன்றிகளை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த பாடலை நாம் சென்ஸ் யூ தத்மோ ஊரைச் சேர்ந்த மிலி

0: சவீரன் தனது பிறந்தாட்டின் அன்புடன் விலகிக்கிறோம். அப்பா செல்வம், அம்மா ரேணு, தம்பி நெல்வின், தாத்தா சிவன், அப்பாய் ஜியா, அழகி திருவி, செவியன் வீரன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் நிட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் கோவிந்த் முத்து வீரன், மேலும் அருணன், ஐயா மேலும் தந்தானி ஆகியோருக்கும் உடன் நாம் வழங்குகின்றோம். மேலும் அடுத்த படனே நாம் லக்காவேன் ஊரைச் சேர்ந்த கியான் கலங்கி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். அம்மா செல்வானி, அப்பா ஹரன், அப்பாய் அம்பிகை, அம்மாய் தங்கை அத்தி, மேலும் மாமன் ரூபன், பெரியம்மா யுவானி, சிவானி, பெரியப்பா கலன், கருணன், துவானா, துவீனா, மேலும் யுக்விலன், நக்கீரன், அப்பாய் சீலா, கலங்கி இயேசுமி கொடுத்தார் ஆகியோரின் சார்பின்றுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு பிரேசன்ஸ் ரோஸில் வசிக்கும் திரு செல்வம் முத்துக்கருப்பன் அவர் இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி மாலினி, யுவன், நீவன், கதரேஸ், ரஜம்பா, பாலன், சவிதா, ரோமேசா, கெவின், ஷிலாதேவி, ரயான், திருவியம், நந்த ஆகியோரின் சார்பின்றுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் ஊரைச் சேர்ந்த அம்மா கமலா பழனியப்பன், பேபி ரெதி, ராஜன், பிச்சன், அழகன், அருணன், ஐயா மகேஸ்வரன், தந்தானி, நாராயணன் ஆகியிருக்கும் அப்புடன் நாம் வழங்குகின்றோம். சிறப்பாக இந்த படனே நாம் மகையும் ஊரைச் சேர்ந்த லுலிதா முத்துசுவாமி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். சமாத்தா, கிறிஸ்துபர், பிரயான், குமரேஷ், துமிகன், பிரகாஷ், அந்தி, கோவிந்தன், குருதேவாக ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வழங்கி ஆகியோரின் சார்பில் நோட்டுகளை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் மூகா ஊரைச் சேர்ந்த திருமதி அருவி, திரு பழனி, முத்து வீரன் அவர்களுடைய திருமண நிறைவேற்றி நம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் ஆதிசேகரன், செந்தில் வேல, நம்மாய் அம்மாசே, தாத்தா கோவிந்தன் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நம் போஜிசா கூறச் சேர்ந்த திருநாபு கரசு தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகின்றோம். அம்மா சுசீலா, அப்பா திருத்தொந்தர் சூரியகாசன், அக்கா பொன் புகழு, முத்து வீரன், மேலும் பம்னிமூசூரை சேர்ந்த அப்பா எம்மலை, மாமன் கணேசன், அத்தை அமந்தா, ஃப்ளோகையால் ஊரைச் சேர்ந்த சின்னம்மா இராகினி, சித்தப்பா எழிலன், அக்கா நிறை, அண்ணன் சங்கரன் ஆகியோரின் சார்பிலின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் போற்றிஸ் வசிக்கும் திருமதி வீதா வீராமுத்து அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் விஜய் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்.
1: Free, only.

அன்பர்களே, இந்த இனிய காலை நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி மற்றும் நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும். எப்போதும் போல சிரித்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம், அதை மகிழ்ச்சியுடன் வாடுங்கள். அன்பர்களே, கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.